0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்த பூப்பழம் என்று பூக்கும் இந்த காலை பொழுது இப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம் அனைவரும். இன்றைந்த ஒன்றாக நாம் இருவோம். இன்றைக்கு நமக்கு சுகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். இன்று நாம் இன்றுள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராயிருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.6 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோ. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: Free Anuli.
1: இன்று காலை சிந்தனை மகிழ்ச்சியாய் வாட ஆயிரம் வழி இருக்கிறது. ஆனால் கவலையின்றி வாட மூன்று வழிதான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான். அம்பர்லி, இன்றைக்கு நாட்டுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி. இன்றைக்கு ஆவணி மூலம் திருநாள். ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆவணி மூலம் நாளாகும். கல்விக்கு அதிபதியான மகா சரஸ்வதியும் வீரத்திற்கும் பக்திக்கும் உதாரணமாக சொல்லப்படும் ஆஞ்சநேயர் அவதரித்ததும் மூல நட்சத்திரத்தில்தான். மற்ற மாதங்களில் வரும் மூல நட்சத்திரத்தை விட ஆவணி மற்றும் மார்கழி மாதங்களில் வரும் மூலம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதிலும் ஆவணி மூலம் பல வகைகளின் முக்கிய வழிபாட்டிற்குரிய சிறப்பான நாளாகும். எனவே உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

0: இறக்க வைத்தான் பார்வதி தன் தவருணர ஓர்த்துவம் ஆடுகின்றான்.
1: தமிழ் மாடங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நட்சத்திரமும் சிறப்பு பெறும். அப்படி ஆவணி மாதத்தில் சிறப்பு பெறும் நட்சத்திரம் மூல நட்சத்திரமாகும். அனைத்து மாதத்திலும் மூல நட்சத்திரம் வரும் என்றாலும் ஆவணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற

உலகம் சிவபெருமான் தனது முக்கியமான திருவிளையாடல்களை நிகழ்த்தியது இந்த ஆவணி மூல நட்சத்திர நாளில்தான். மூடாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி வாங்கிய திருவிளையாடல் நிகழ்ந்தது. மாணிக்க வாசருக்காக நரிகளை பரிகளாக குதிரை மாற்றிய திருவிளையாடலை சிவபெருமான் நிகழ்த்தியடும் இதே ஆவணி மூல நட்சத்திரம் நாளில்தான். தான் மாணித உருவத்தில் பூலோகத்திற்கு வர போவதாக சிவபெருமானை மாணிக்க வாசருக்கு குறித்து கொடுத்த நாள் இந்த ஆவணி மூல நட்சத்திர நாள்.

அம்பர்களை இன்றைக்கு நாட்டுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 23rd இன்றைக்கு ஆவணி மூலம் திருநாள். எனவே இந்த ஆவணி மூலம் திருநாள் முடித்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். ஆவணி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரநாள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சிறப்பான நாளாக பக்தர்கள் கருதுகின்றனர். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்தல், பால் குடம் எடுத்தல், விரதம் வெறுத்தல், அபிஷேகம் செய்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செய்கின்றனர்.

காவடி என்பது வெறும் சுமை அல்ல, அது முருகப்பெருமானிடம் நமது வேண்டுதல்களை நன்றியையும் பக்தியையும் சமர்ப்பிக்கும் அடையாளம். காவடி எடுத்து செல்லும் போது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்ற பக்தியுடன் முடங்குவது மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உருளையும் தருகிறது. ஆவடி மூலத்தில் முருகப்பெருமானை மனமாற வழிபட்டு நல்ல எண்ணங்களுடன் பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று பக்தி

அவன் மறக்காதர்கள் இன்றைக்கு ஆவணி மூலம் திருநாள். எனவே இந்த ஆவணி மூல திருநாளை முடித்து உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். ஆவணி மூலம் என்பது ஆவணி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரம் நாள். முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் முக்கியமான நாளாக பல முருகபக்தர்கள் இதனை அனுசரிக்கின்றனர். காவடி என்பது முருகப்பெருமானிடம் பக்தர்கள் தனது வேண்டுதல், நன்றி மற்றும் நேர்த்திக்கடனை சமர்ப்பிக்கும் ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாகும்.

அவாம் ஆவடி மூலம் நட்சத்திரம் திருநாளில் இந்த சிறப்பான நாளில் முருகப்பெருமானை மனமாற வழிபட்டு முருகப்பெருமானை எங்கள் குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி வளம் அருள்வாயாக எங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பாக அமைய அருள் புரிவாயாக எங்கள் துன்பங்களையும் கவலைகளையும் நீக்கி நல்ல வழியில் எங்களை நடத்துவாயாக

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு நாடிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கு மூக்கா ஊரைச் சேர்ந்த அம்மந்திலம் அம்மாசி அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்க அவருடைய துணைவன் கோவிந்தன் மேலும் கலன் அருவி தேவனா மேலும் பழனி அருள் ஓவியா ஆதிசேகரன் செந்தில் வேலன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் குட்லண்ட்ஸ் ஊரைச் சேர்ந்த திருமதி ரூபினா முத்து வீது அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்க அவருடைய துணைவன் ஜெசன் மேலும் சாம்பவி மேலும் மாமன் ஐயா நாதன் முத்துவீர் மாமையார் சுந்தரி மேலும் கேசவன் நாடகன் இராகினி புவனேஸ்வரி வேலன் ஐங்கரன் உறவன் மேலும் ஷூலினி அஸ்வின் ஜெசினி விசாகன் பேகன் ஆகியோரின் சார்பில் இந்த வடக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலில் நாம் கப் மலையை ஊரைச் சேர்ந்த ராமா ரமசாமி தனது பிறந்தாட்டிய நம் அன்புடன் படகிகளும் மேலும் ராதா யோவினா யூனா சான்வி நிலனா நெல்சன் கோயிந்தன் ஆகியோரின் சார்பில் இந்த வடக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலும் நாம் மோகஷ் ஊரைச் சேர்ந்த ருடிஷ் குப்பன் தனது பிறந்தாவற்றை நம் அன்புடன் உலகிக நம்ம மஃபி திசகன் மேலும் குப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் என்று வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காலேவிய ரோஸில் வசிக்கும் திரு சச்சுதா வீரச்சாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய துணைவன் மனைவி ராஜம்ம மேலும் மகன்மார் அடகன் மாயவன் ரூபன் வீரச்சாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ரிவேத சோங்கி ஊரைச் சேர்ந்த திருமதி சுந்தரி பாலியும் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் வாசன் மேலும் அரசன் அரசி அழகி செல்வன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

0: அன்பர்களின் இன்றைய காலை என் நேரத்தை எங்களுடன் இனிமையாக கிடைத்த உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றிகள். இன்றைய நாள் முழுதும் உங்கள் விடுகளிலும் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தர கட்டும் கண்டிப்பாக வேண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் யான் பல் சுந்தரம், ஹவ் ஆர் யூ மை ஃப்ரெண்ட்?
0: ஃபைன் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட். ஐ ஹேவ் எ வண்டர்ஃபுல் சண்டே.
1: தேங்க் யூ.